சீட்டி தே குஞ்சரையா சுல்லா சப்பர் கிருபா திருஷ்ட கர்புல்லா சந்தன் துகபாய தே துகி சுகபாய சாதன் கே சுகி ஏக் ஏகி வீர் பிஷன்ன கட்கட்கே படபட்